மீனங்க கீதே ஹொந்த சிரியாவை ஆகாசி ஹெச்ஆர் ஜோதிபால சமக ஏஞ்சலின் குணத்திலக்க காயனாக்கரன மே கீதே இக்தாஸ் நமசிய ஹெட்டபஹா வசரே திரகதவு ஸ்வீப் டிக்கெட் சித்திரப்பட்டேட் அயத் கீதையக் சங்கீதே பியல்லே சோமபாலயன்கே அஹச திஹா பலனவிட்டு அப்பட்ட தரு பேனவா முகத திஹா பலனவிட்டு ரல பேனவா மல் திஹா பலன கொட்டு சுபாதமே சுந்தரத்தே பேனவா நமுத் கீத ரச்சகே ஏ சியல்லின்ம தக்கிண்ணி ஆதரே பெரணி கீதவல திபுனு விசேஷத்துவே ஏகாய் ஓன்ட்டு வச்சனவலட்ட பின்தோறு மவன்ன புழுவாங்கண்ணா மே கீதே ரசவிந்தின கொட்டு அப்பே ஹித்துல ஏ தர்ஷனைய மெவி பெனேவி.